0: Chennai Beats.
1: Tamil, head of the R.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி
1: brought to you by இயவதி காலத்து நீங்களுடைய பிரியப்பட்டவருக்கு ஒரு gift நல்கி சர்ப்ரைஸ் செய்யாம் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல இருந்து ஓரோ டைமண்ட் அல்லது பிரஷஸ் ஜெம் ஜுவல்லரி பர்ச்சேஸ் நோடப்பம் நேடு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் ஒப்பம் பழைய சொர்ணாபரணங்கள் எக்ஸ்சேஞ்ச் செய்யாம் ஒரு நஷ்டமும் கூடாதே
2: in association with
3: commercial bank we are saving more turns dreams into reality commercial banks 5 million riyals dream dream bigger
4: Naseem Healthcare Naseem Surgical and Medical Center Searing Road Healthy Smiles Anytime For more information call 4411133
5: And Lulu Hypermarkets Supermarkets and Department Stores Where the world comes to shop

0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி
1: brought to you by ஈ அவதி காலத்து நீங்களோட பிரியப்பட்டவருக்கு ஒரு gift நல்கி சர்ப்ரைஸ் செய்யாம் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருந்தும் ஓரோ டைமண்ட் அல்லது பிரஷஸ் ஜெம் ஜுவல்லரி பர்ச்சேஸ்னோடொப்பம் நேடு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் ஒப்பம் பழைய சொர்ணாபரணங்கள் எக்ஸ்சேஞ்ச் செய்யாம் ஒரு நஷ்டமும் கூடாது
2: in association with
3: commercial bank we are saving more turns dreams into reality commercial banks 5 million riyals dream dream bigger
4: Naseem Healthcare Naseem Surgical and Medical Center Searing Road Healthy Smiles Anytime For more information call 4411133
5: And Lulu Hypermarkets Supermarkets and Department Stores Where the World Comes to Shop

0: ரேடியோ சுனோ 91.7 FM.
1: கேட்டு கேட்டு கூட்டு கூடாம்.
0: This is home delivery only on Radio Suno 91.7 FM.

0: Radio Suno 91.7 FM.
1: Qatar's happiness frequency.
2: Now available on Amazon Music.
1: நீங்களோட ரூட்டில் கூட்டுண்டு
3: ரிலாக்ஸ் அண்ட் ரீசார்ஜ் வித் 917 ஈவினிங்.
1: பவர் அப் யோர் ஈவினிங்ஸ் வித் 917 ஈவினிங்ஸ். ஞாயிறு முதல் வியாழம் வரை வைகிட்டு 5 மணி முதல்
4: Joy Alukas 917 evenings
5: presented by Joy Alukas world's favorite jeweler
6: powered by
7: Khatarne Arabic Mandiyude best destination Zamzam Mandi Mandi Madbi Madfood Madgut thodangi authentic Arabic cuisine de ruchi ariyam call 4000 1707
8: in association with
9: Doha Bank
8: make shopping more rewarding get a 500 Qatri riyal Lulu voucher with your new Doha Bank Lulu Mastercard Platinum credit card just spend 1 Qatri riyal to unlock up to 5% rewards. Apply before June 30th. TNC apply.
5: And
10: Marza Hypermarket. Be fresh. Be you. Visit your nearest store today.
2: Radio Suno 91.7 FM.

ஆல் ரைட், ஒரு ஸ்வீட் டைட்டில் பர்த்டே விஷஸ் தான் அரியட இடத்தை எத்திக்கே ஆடா. அண்ட் தீபக் ப்ரோ த ஆஸ் ப்ராமிஸ்டு ஞான ஒரு விஷ் எத்திச்சிட்டு. ரஃபீக் குட் ஈவினிங் விஷஸ் அயச்சிட்டு. சுபேர் குட் ஈவினிங் பரையணு. விஷ்ணு குட் ஈவினிங். அண்ட் இனி ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி விஷ். 15th வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் செய்யுன கரீமினும் ஆதிலக்கும் வேண்டிட்டுள்ள விஷஸ் ஆன அடுத்து வந்திருக்கிறது. கரீம் ப்ரோ தனியான மெசேஜ் அயச்சிருக்கிறது. அப்போ கரீமினும் ஆதிலக்கும் ஏற்றம் அடிப்படையாயிட்டுள்ள ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி விஷ் கூட பரையணு. ஃப்ரம் தி என்டயர் டீம் ஆஃப் ரேடியோ சுனோ, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. And on that note, da itto manoharamai oru evening time ellarum chaaye ok kudichu ushar aayita angade povunu enna parayumbol here nalla malayana. Usha Matthew irikku message aayichittunde. Usha Matthew evadanaana message aayikkunnathu? Okay, Thrissuril ninnaana message aayichikkunnathu. Appo thirchayittum aa oru malayokke enjoy cheyda adipoli aayittu thane ee oru evening day njanum kooda koodaana. എവ്രിബഡി ഔട്ട് ദർ അടിപൊളി കുറേ പാട്ടുകൾ വരുന്നുണ്ട് കേട്ടോ. അപ്പോൾ പാട്ടുകൾ മാത്രമല്ല, നിങ്ങളുടെ ഫേവറേറ്റ് മഴ സോങ്സ് ഒക്കെ ഉണ്ടെങ്കിൽ ദ വേൾഡ് റെയിൻ ഫോറസ്റ്റ് ഡേയിൽ ഞാൻ ആ പാട്ടൊക്കെ കേൾപ്പിക്കാനും റെഡി ആയിട്ട് ഇങ്ങനെ ഇരിക്കുന്നു. ആൽ ബി ബാക്ക് വിത്ത് വെരി ഫൺ ലവിംഗ് ആയിട്ടുള്ള അപ്ഡേറ്റ്സ് ഓൺലി ഓൺ കഥാസ് ഹാപ്പിനെസ് ഫ്രീക്വൻസി റേഡിയോ സുനോ 91.7 FM. കേട്ട് കേട്ട് കൂട്ടുകൂടാം.